மோட்டார்சைக்கிள் லோவே பிரலி காரியா டிவிஎஸ் லங்காவேதின் நவீன தாக்ஷணினா இயலம இந்தன காரியக்ஷமதாவின் நிபதவன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி நவீன உபான்க சைத மோட்டார்சைக்கிளைய பொக்கட்டைக்கட தனினு நதிவ பஜட்டைக்கட செட் வென கமனட்ட வெடட்ட டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டார்சைக்கிளைய பெதலம பதன்ன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டார்சைக்கிளைய வெடிம துரதுவன லங்காவே மோட்டார் பைசிக்கிளே டிவிஎஸ் எக்ஸ்எல் 100